மீசகுன்னே கலகுமுன்னாய் உந்தகூ தினமுந்திய பேமி ஹுங்க சொதக்காய் தப்பாத்தில் நுகுரா ஹுஷகமே மீஹுன்ன தெக்கு மட்டக எமீஹெக்கு முதா ஹேதுகுரா மீஹெக்கு மிசால் ஃபதைன்னு அல்லோஹாய் ஆஹ்ருத்வஹ ஏனா ஈமானன் வத்தே ஃபஹே ஏனாக மிசாலி எ ஹில எக்கு மதீகா வெளித்தக்கெங் ஹுட்ட எ ஹிலாக மச்சப்போ வாரே கண்ட வெஹி ஏக மதீகா எவ்வெஸ் எச்சென்னதி குஸ்ஃபாவா உமாங் ஹில எக்கு மிசாலே எவரின் குள மசக்கத்தவுக தெரிங் எவ்வெஸ் எச்சிக்கு மச்ச எவரின்னக குளதான கமல் லிபுகனென்னுவத்தே எபஹி எவரின் குள அமல ஆஹர துவஹும் எவரின்னக எவ்வெஸ் சவாபின் நுலிபே ஹுட்டே காஃபிர் வெகிம்வா கோமக அல்லாஹ் தெதுமகன் நுதக்கவே.

0: ஸ்பெசிபிக் ரூபியா எது கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்
1: நீ ஃபாத்மத் சூனா.